சைக்கிள் தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை. தன்னக்க தின தின தன்னக்க தின தின தன்னக்க தின தின தன்னக்க தின.